இறக்குப்போதில் வெளிப்பட்ட சமயத்து ஹபீபுல்லா சஹாபரும் வேகத்து தொழுதிர இறக்குப்போதில் விரிகா விட்டிடபடவின குளறி எல்லறல் படி முட்டுகள் முரசடு துடிதகள் பஜவள் ஒற்றைகள் குயில்விழி தகதிகள் கிடுகிடா பித கேட்டு ஷூஜாஹிகள் ஹூயூலானும் தார் விதம் கேட்டு ஷூ

சித்திரம் பந்துக்கள் சத்ருக்கள். பாடியது யேசுதாஸ். ஸ்ரீகுமாரன் தம்பியுடைய ரஜனியும் சங்கீதவும் கேட்கானாய் காத்திருக்கணும். நடுவண்ணூரிலே முனீரா.